ஸ்னூப் டாக்கி அவன் அடிச்சிடும் பரிசு நிறைய பெருவான் பிறகு இந்த பட்டணம் சொந்தமாக்கி போட்டி கட்டுவோண்டா.